0: front lines of Kargil. The fury of Operation Sindoor.
1: So many attacks.
0: The chaos and cries of disaster zones. To fighter jet cockpits. And the world's most defining interviews.
1: It's incredible.
0: He has seen history break. Live. Unfiltered. 20,000 hours of live broadcasting.
1: Welcome to Left, Right, and Center.
0: Hard facts.
1: War-struck country.
0: Hard questions.
1: In the Ukraine.
0: 30 years of trust.
2: In the Kargil area.
1: North Ukraine. In France. In Italy.
3: At Srinagar.
1: France. Vishnu Shom for NDTV.
0: Vishnu Shom. Only on NDTV.
4: Bharosa on Modi ji. An extraordinary management and assurance of courage given by Amit Shah ji to all the people. We are with you.
5: Illegal migrant. Ye Bangladesh se ghus.
6: Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
7: 100% vetivettipar. Adhu doubt kada. 100% வெட்டி வெட்டுப்பு அது டவுட் கேட்க
8: அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி அழைச்சி. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன சொல்லுங்க கேட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்லுங்க, சின்ன வயசுக்கு தான் அவருக்கு பார்த்துட்டுருக்காரு. அவர் சீமானதில் எனக்கு என்ன போகிறான். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியல் காப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கு இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
9: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him. And he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajnikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
10: 15 நாள்லையும் அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர

0: is lit up again. The Vijay government had better keep its watching its back.
1: 1949 தொடங்கிய நம்முடைய கழகம் தொடர்ந்து 52 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 57 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 62 நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு 67 நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, 71 இப்படி தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல்களில் பல வெற்றிகளை கண்டதுண்டு, பல தோல்விகளையும் நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் தோல்வியடைய நேரத்தில் தான் திமுக எப்பொழுதுமே ஒரு ஃபினிக்ஸ் பறவையை போல கிளர்ந்து எழக்கூடிய நிலையில அது வரும். இங்கே கூட பேசியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சோகத்தில் இருப்பது போல நான் பார்க்குறேன். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மேடையில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை, எதிரில் இருக்கக்கூடிய கூட இங்கே சோகமாக உட்கார்ந்து காட்சி பார்க்கலாம்.
0: And just when you thought Tamil Nadu politics could not get any more cinematic, director Venkat Prabhu has entered the frame with a full-on callback to GOAT. The filmmaker met Chief Minister Vijay and gifted him the now iconic TN07CM 2026 number plate, the very one used in the greatest of all time. Yes, the same plate that had fans screaming prediction or promotion back in the year 2024, sharing photos from the meeting on X, Venkat Prabhu wrote, and I quote, "A history is made from a thought to a vision to this moment. Happy to have met our Honorable Chief Minister today and present the very first manifestation of GOAT. This is only the beginning."